சதுர்தானி தானி தொந்தானி தழுத்தம் திருநா சதுர்தானி தானி தொந்தானி தழுத்தம் திருநா சதுர்தானி தானி தொந்தானி தழுத்தம் திருநா தோம் திருநா தோம் சதுர்தானி தானி தொந்தானி தழுத்தம் திருநா தாகிருதி தர்ம திருதாங் தாகிருதி தேம் திருநா தாகிருதி தர்ம திருதாங் தாகிருதி தேம் திருநா தாகிருதி தர்ம திருதாங் தாகிருதி தேம் திருநா சத்ருதானி தானி தோம் தானி தாளல் தோம் திருநா சத்ருதானி தானி தோம் தானி தாளல் தோம் திருநா தக தக தக தக தலிகடு தலிகடு தக தலிகடு தக திராம் கிருதா கிருதா தக தக தலிகடு தக தமகிடு தக தக தலிகடு தா திருநா திருநா திருநா சத்ருதானி தானி தோம் தானி தாளல் தோம் திருநா தானி தானி தோம் தானி தாளல் தோம் திருநா சங்கீத் புஜங் பிரயா சந்த் ஜாகிரதங் நாகிரதங் பாகிரதங் பாஜே காகிரதங் காஜே மகா காஜ காஜே தாகிரதங் தீரங் தொக்கங் கடாக்கங் தாகிரதங் காத்தி கட்டாரி கடாக்கங் திருநா திருநா திருநா